கண்டகளமடியே தப்து ஜன்னா பனாரால் நா காவிரமா பகர்பனா அராஜ பிராய் மங்கர பாலவெனு சொல்